ஏறிட்ட பதினெட்டு வீர கைகள் கொஸ்திகள் சங்கத்திலே நாட்பொங்கலில் புரிய செல்வதற்கு மனதை ஒரு சுற்றை கொண்டு செல்வார்களோ தலைக்கு அப்பொழுது நீட்டி தீர்மானிப்பாட்டம் சத்தியத்தின் ஜனநாயக

0: சங்கீத்வசாரி சங்கீஸ்
1: காவல்யா
0: மட்டும்
1: காவல்யில்
0: காவல்யம்